0: 别把我搬走，那么我咋地做啥呢？
1: 嗯，
0: 没有办法，我也做的。你如果熬到明天，爹呀，赶快拿几把鸡肉装嘛，今天不干。有人在过这半年苦脚的，是哪个把他把收入里，别人过还是放大嘛？原来，俺那边俺收入我黑。
1: 啊，俺那放大开，好好牛肉
0: 上。
1: 好
0: 牛肉上，
1: 准备他妈点弄牛肉过来呢，俺那发。
0: 不要看这边，
1: 医生，
0: 工作弄的。
1: 哎，这是不是俺那发来的？
0: 是不是俺那发？
1: 几两个？几两个？几两个？几两个？几两个？
0: 几两个？几两个？几
1: 两
0: 个？几两个？几两个？几
1: 两个？几两个？几两个？几两个？几两个？几两个？几两个？几两个？几两个？几两个？几两个？几两
0: 个？几两个？几两个？几两个？几两个？几两个？几两个？几两个？几两个？几两个？几两个？几两个？几两个？几两个？还是比较不得把的就比较猛还得把这个马拉姆因为我这个理由会老大大大家的一个比较怎么说了我不把他们给他们讲现在这个刚比较大了因为不可能一比比的还在原来还是在这里讲了大家猛拉的这个路我把这里现在的朋友啊家在那里去人家到过来啊放在干净的往里去啊人家到过来就不满满就会
1: 嗯
0: 可人家到过来还是花到我们不如去哪里人家到过来不过不如去的不是那个不如过的去的人家好吧不如我就到过来我不拉了，起码知道我五把七个人民
1: 哼，
0: 原来这边我妈的姐姐那谁，好呀，这刚才那个他怎么还老跟我们讲不能给他怎么咋来了？因为我跟隔壁的人干了，干了，他妈在你家里干嘛？他妈说了吗？俺家单里面的鸡，你们家咋不把还阿爸那个鸡弄完还呀？
1: ke go bao sia no mo go tsa hao ba mbe ba gatha tse wena ha ba batla go botsa ba o botsetse le kunutu go ba wa le mona na go ya go nna i
0: bona ga mo ya re ba e ga mo ga ka tente ke fane ga mo mo tsela go ya le bona ntse ke tlo ba di ba ba
1: ha ke bone la ya le mo e ga nna
0: ba
1: ngola ha ba thotsi tsire ke ba tseba go bana ba mametse ka hloko ba sa batlogwe Hai, bangau, bacaan. Ika kabar tak sengaja kita. Mami, impah, ini kiri mele plus 266 5 9 3. Like kabar limun fella, hai kabar outing. Impah hanta kisum moni. Oba efek nama kita na wiki tri.
0: Kita ikir tanda.
1: Ikir tanda bo. Terapi.
0: Mama. Taka K 6 8 10 5 1 1 5 6 8 10 5